சவாரி மூவி நுஞ்சி ஸ்பூர்த்தி யாதகிரி பாடின பாட்டை வினாரு. கீத ரச்சன பூர்ணச்சாரி, சங்கீதம் சேகர் சந்திரா. சக்திசீலி வின்னாரு. ஜோதி சுரேக விஜயால வெனுக உன்னட்டு ரகசியம் பட்டுதல, நிரந்தர சாதன, லட்சியம்பை ஏகாகிரத. ஒத்திடுனி ஜெயிஸ்து பிரதி பாணாண்ணி லட்சியானிக்கு சேரவேசே ஆமி நைபுணியம் யுவதக்கு எந்தோ ஆதர்சம். ஜோதி சுரேக வின்ன மனக்கு செப்பே மெசேஜ் ஒக்கட்டே, கலலு கனண்டி, வாட்னி நிஜம் சேசுக்கோடானிக்கு பிரதி ரோஜு ஸ்ரமிச்சண்டி, விஜயம் தப்பகுண்டா మీ సొంతమవుతుంది. ఇలాంటి ప్రేరణాత్మక వ్యక్తుల జీవితాలు మనలో కొత్త ఉత్తేజాన్ని నింపుతాయి. ఇదండి ఈనాటి శక్తిశీలి. వింటూ ఉండండి ఆకాశవాణి వివిధ భారతి.